பாரு தக்கோ அங்கேரி ஜோ ஆறு தக்கோ চোখের চমক দেখো নাচের ঢং দেখো রূপ দেখো অঙ্গ দেখো নাচ দেখো।